0: ஓகே.
1: டியூல பிட்டியட்ட, கமுறு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk.

0: ஆதிமராத்திரி தொலகாய்
1: லைவ் எஃப்எம்
0: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்

0: இந்தியாவின் ஹரியட்டமர துலஹாயி
1: liveFM.lk
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk

0: இந்தியாவின் பாந்தரந்த காய்
1: லைவ் FM.LK
2: ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.liveFM.LK